எனக்கு யோதினாக்குதே. Amma mama to ye yankee yo gola to foro babu.